0: நீ மூல உலக போல பெரிய மூல நிக்கலாம் ஆண்டு லக்கில் உலக போய் பாப்பா பாப்பா லக்கில் உலக போய் சுபா சுபா தா அப்பா நீ கெபிகே இருந்துச்சு வா
1: புசாக
0: மனோச்சி சுபா யாரு லக்குவா சுபா சுபா சுபா லக்கு

0: خاطر دادنیز سال پولیر جانن
1: ஓடிக்க சார் சூப்பர் கேட் நிற்க பண்ணுது ஊர்தக்கு நானதில்லை திக்க வேண்டா கருடாக்கத்து கேள்வி சார்
0: யான் இப்ப நாங்க தாய போடி வரையோ நிக்கல இருவர் எல்லாம் நாட்டக்கு ரீதி டைரக்ட் மல்த்தது எந்த ரிலீஸ் மல்கூர் பண்ணதுலாம் வந்துட்டியா இந்த புப்படலாம் பார்த்தா தாத்துட்டு காணோம் கண்ணு முச்சர போடாது ஓடி நாத்து காசு இப்ப நகா தாய போடி வரையா
1: நம்பிக்கையா மேரி உள்ள பண்ண ஜீவ ஜீவகர்ப்ப வியக்தி பலா காலை போடுச்சு ஓகே சார்

0: அது தங்க
1: அண்ணா இன்னல எல்எல்பி யாண்ட என்னல காலேஜ் முடிட்டே எனக்கு கொஞ்சம் ஆசை அண்ணா
0: தாதா பண்ண
1: தாதா பண்ணா இங்க போலீஸ் ஆவணுக்கு மஸ்த் ஆசை அண்ணா
0: நெஞ்ச
1: போலீஸ் ஆவணுக்கு மஸ்த் ஆசை
0: இந்த போலீஸ் ஆப்பண்ணா தூல இந்த போலீஸ் ஆப்பளைக்கு என்னதால அட்டிச்சி தூல ஐக்கு புற தாதாடந்து யானு பொக்க பண்ணப்ப நம்மிட்ட காலேஜுக்கு போய் வல போய்
1: ஆவண்ணா

மாத்திரல வன் பேரு கோரிக்கை எழுத்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை எழுப்பணும் ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: என் அமிர்த சோமேஸ்வர் ரேடியோ ஸ்டார் அங்கு ஏப்பல கேண்டு சந்தோஷப்படையில
1: கண்டொடே பல தூப்பே நாளென கிரிஞ்செடித்தின மாணிகோ இத்தே தோதக ஒப்ப பாடின பத்தை இதல கல கல கல.

லால்பால் ஏடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பாவஞ்சி அழகடி கோல்நாடு காரணம் முல்கே படவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கல் தத்தின குசந்தர் சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

ஆதமன் வந்து நோக்கா நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் ந

0: சமம்.
1: தேவலோகமா தேவேந்திரன் மாத்திரைகளா பீட்டது மித்தே கண் வீரப்பன் பூலோக்கு சொர்க்கலோக்கு போறதில்லை. குருபுஜி குருபுஜி வேற என்ன வர குருபுஜி வேற என்ன வர குருபுஜி குத்தாலே குத்தாலே

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பற்றி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை.